0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: வானொலி உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 24ஆம் தேதி, மணி சரியாக 7 ஆகிறது. இது உங்களுடைய RM3 என்னும் வானொலி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் 8 மணி வரை கலைவாணியோடு கேட்கலாம். இன்று முதல் ஆடி வெள்ளி இல்லையா? இதனால்தான் உங்களுக்காக ஆடி வெள்ளியை பற்றி பல சுவாரஸ்யமான செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். மேலும் நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக உங்களுக்காக அம்மனை போற்றும் பக்தி பாடல்களை அன்புடன் தருகின்றோம். முதலில் நம்முடைய உள்ளூர் கலைஞர் காலம் சென்ற அம்மா ரங்கநாயகி நாயுடு குரலில் இதோ திரௌபதி அம்மனை போற்றும் இந்த பாடல்.

ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டிற்கு சிறந்த நாட்கள். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட உமாதேவியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம். இதில் தட்சிணாயத்துக்குரிய சிறப்பும் சேருவதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் தனி சிறப்பு உடைய நாட்களாக கருதப்படுகிறது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரிக்கவும், திருமணம் ஆகாத பெண்கள் விரைவில் திருமணம் கைகூடி வரவும் விரதம் இருந்து அம்மனை வழிபடலாம். சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளித்து மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும், மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம். பெண்கள் துளசி பூசை செய்து வந்தால் நினைத்தது நிறைவேறும், வீட்டில் சகல செல்வங்களும் குவியும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஆடி மாத வளர்பிறை வெள்ளியில் வீட்டில் சிறப்பு பூசைகள் செய்து 10 வயதிற்குரியப்பட்ட சிறு பெண் குழந்தைகள் அம்மனாக வாவித்து உணவு கொடுத்து வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் கொடுத்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். இதோ அலாயேஸ்வரி குரலில் ஆடி வெள்ளியை போற்றும் இந்த பாடல்.

ஆடி மாதம் வளர் பிறை வெள்ளிக்கிழமை குத்து விளக்கில் லக்ஷ்மியாக பாவித்து அலங்கரித்த அம்மனே அவாகனம் செய்து பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் படையலிட்டு வழிபட வீட்டில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை. ஆடி மாதம் அம்மனுக்கு வளையல் மாலை சாத்தி அந்த வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்யம் குழந்தை பாக்யம் நீங்காத செல்வம் மற்றும் சகல நன்மைகளும் பெறலாம். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் சாணத்தை பிள்ளையராக படித்து அருகம் புல்லால் பூசிக்க வேண்டும். கொழுக்கட்டை படைத்து விநாயகரை வழிபட செல்வம் கொழிக்கும், காரிய தடைகள் விலகும். ஆடி மாதம் முழுவதும் அம்மன் வழிபாட்டை முறையாக செய்தால் நீண்ட கால தீர்க்க முடியாத பல இன்னல்கள் தீரும் என்பது நம்பிக்கை. நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியின் கடைசி அம்மனை போற்றும் பக்தி பாடல் நம்முடைய உள்ளூர் கலைஞர் காலம் சென்ற அம்மா சரஸ்வதி தண்டன் குரலில் அம்மா அம்மா ஓம் சக்தி என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

இன்றைய வள்ளுவர் வாக்கு அதிகாரம் வெறுவந்த செய்யாமை. வெறுவந்த செய்யாமை மற்றும் குரட்பா கடி தோச்சி மெல்ல வெறிக நெடி தாக்கம் நீங்காமை வேண்டுபவர். அதாவது ஆக்கம் நெடுங்காலம் நீங்காமல் இருக்க விரும்புகின்றவர்கள் தண்டிக்க தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும். அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு: Let the king who desires that his prosperity may long remain commence his preliminary enquiries with strictness and then punish with mildness. நெடுங்காலம் ஆட்சி செய்ய விரும்புபவர் தண்டிக்கும் போது கடுமையாக தண்டிப்பவர் போல் தொடங்கி வரம்பு கடவாமல் செய்க. குற்றங்களே நிகழாமல் இருக்க கண்டிக்கும் போது கடுமை காட்டி தண்டிக்கும் போது மென்மை காட்டுகின்றவர்களின் செல்வாக்குதான் தொய்வின்றி நெடுநாள் நீட்டிக்கும். அடுத்த பாடல் இதோ நம்முடைய திரைப்பட மெல்லிசை பாடல்கள்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், கண்டிப்பாக எங்களுக்கு 402-807-0 என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம். வாழ்க்கையில் எப்போதும் பணிவுடன் இருக்க வேண்டும். பணிவு என்பது மனிதனின் மிக உயர்ந்த நற்பண்புகளில் ஒன்றாகும். வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் எப்போதும் பணிவுடன் இருப்பது மிகவும் முக்கியம். பணிவானவர்கள் அனைவராலும் மதிக்கப்படுகின்றார்கள் மற்றும் நேசிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் பிறரின் கருத்துக்களை கவனமாக கேட்டு அனைவரிடமும் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்கின்றனர். பணிவு மனிதனின் நல்ல குணத்தை வெளிப்படுத்துவதோடு வாழ்க்கையில் நீடித்த வெற்றியை நல்ல உறவுகளை பெற உதவுகிறது. எனவே நாம் எப்போதும் அகந்தையை தவிர்த்து பணிவுடன் வாழ முயற்சி செய்ய வேண்டும். TM சுந்தரராசன் குரலில் அடுத்த திரைப்படமெல்லிசை பாடல்.

அன்பு மக்களே, என்னுடைய நிகழ்ச்சியில் நான் எப்பொழுதும் ஒரு சிறிது நேரம் வந்து நம்முடைய தமிழ் மொழிக்கு சொல்லி இருப்பேன் இல்லையா. இன்றைக்கு நான் வந்து அந்த தமிழ் மொழியின் அழகு தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்வேன். தமிழ் உலகின் மிக பழமையான மற்றும் செழுமையான மொழிகளில் ஒன்றாகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இலக்கியம் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை தாங்கி நிற்கும் பெருமை தமிழுக்கு உண்டு. இனிமையான ஒளியும் ஆழமான கருத்துக்களும் அழகிய சொல்லாட்சியும் தமிழின் சிறப்பாகும். பல சிறந்த கவிஞர்களும் அறிஞர்களும் தமிழின் பெருமையை உலகறிய செய்துள்ளனர். தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது கோடிக்கணக்கான மக்களின் அடையாளம், பெருமை மற்றும் பண்பாட்டு மரபாகும். இந்த அழகிய மொழியை நாம் போற்றி பாதுகாத்து வருங்கால தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு The Beauty of the Tamil Language. Tamil is one of the oldest and richest languages in the world. It has a long history of literature, culture and tradition that spans thousands of years. The beauty of Tamil lies in its sweet sound, meaningful words and expressive style. It has produced many great poets and scholars whose work continue to inspire people today. Tamil is not just a language, it is a symbol of identity, pride and heritage for millions of people around the world, including us in Mauritius. We should cherish and preserve this beautiful language for future generations.

0: நம்முடைய ஆசிரியர்களின் பெருமை. ஆசிரியர்கள் நம் வாழ்க்கையை வழி நடத்தும் ஒளி விளக்குகள். அவர் மாணவர்களுக்கு கல்வியை மட்டுமல்ல நல்லொழுக்கம், ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் மனித நேயத்தையும் கற்பிக்கிறார்கள். ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்களின் திறமைகளை கண்டு அறிந்து அவர்களை முன்னேற்ற பாதையில் வழி நடத்துகின்றார்கள். பெற்றோருக்கு அடுத்தபடியாக மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. அவர்களின் அர்ப்பணிப்பு, பொறுமை மற்றும் அன்பு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்களிப்பை அளிக்கிறது. எனவே ஆசிரியர்களை எப்போதும் மதித்து அவர்கள் வழங்கும் அறிவையும் வழிகாட்டுதலையும் நன்றியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக அணைத்து நம்முடைய மொரீசியஸ் நாட்டில் பணியாற்றி வந்த வரும் அனைத்து தமிழ் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியை மார்களுக்கும் அடுத்த பாடலை அளித்து இருக்கின்றோம். இதோ சிறப்பாக இந்த பாடலை நாங்கள் ஐயா சிவன் செலன், அம்மா மாயன், அம்மா தேவி, அம்மா வனிதா மற்றும் அம்மா மனுன், அம்மா நீலம் உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அம்மா நாயகி உங்களுக்காகவும் இதோ அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம்.
1: பழனி பச்சா
2: மினுமினுங்க
1: சங்கரட்டி
2: சவத பிள்ளை
1: கிண்ணாம்பந்தா
2: கிணக்கட்டி
1: உடும்பு
2: துடுப்பு
1: மகா
2: சுதா
1: பரங்கி
2: எட்டுமன்
1: குடுமன்

அன்பு மக்களே, இன்று வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 24ஆம் தேதி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஷுமே கிரென்யல்லிருந்த அம்மா மனோதா தமது பிறந்த நாளை முன்னிட்டு சந்திர நபால்சாமி, ஜெனி குவிலன், அம்மா வினோதா மற்றும் அம்மா புஷ்பா ரங்க அம்மா புஷ்பா பெருமாள் சார்பிலும் அனைத்து அப்பாசாமி சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. செல்லக்குட்டி விருதாஸ்ரீ ஓவர்தினி சங்கிலி தமது பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா யுவேஷ்னி, அப்பா சீர்காழி, அம்மாய் தலம் ரஞ்சி மற்றும் தாத்தா நந்தன் ராஜன், அப்பாய் ஜெயம், சிற்றப்பா சரவன், பெரியப்பா வருஷா, பெரியம்மா மிக்கு, தம்பி ஆதீரன், அனைத்து சங்கிலி மற்றும் கலிங்கன் குடும்பத்திலிருந்து செல்லக்குட்டி வுத்ராஸ்ரீ ஓவர்தினி அவர்களுக்கு பிறந்த நாளை வாழ்த்தி இருக்கின்றார்கள். லாசூஸ் ஃபிளக்கிலிருந்து அம்மா பொன்னு ராயப்பன் தமது பிறந்த நாளை முன்னிட்டு, மேபர்கிலிருந்து பார்வதி மத்வி, மோலாசியிலிருந்து சிவன் சின்னப்பன், வதி ராதா சின்னவன், ஐயா சுந்தரன், வாசன், தேவன், தேவி, மனுஜன், பமிலா, லுகமா, வனிதா, சீலம்பா, தேவி, யுகன், புவன், செல்வன், விஷு, வர்ஷா, செல்வி, சந்தி, ஜெசன், அனைத்து ராயப்பன் மற்றும் குலி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா பொண்ணு. உங்கள் மகள் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தங்கவேல் முனிசோமி தமது பிறந்த நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் மனைவி வினோதா, மகா தங்கை அகி, லலிதா, அன்ஷினி, தாரன், சயனா, ஆதவன், சோதியன், கெயான், அனைத்து கரம்பன் மற்றும் முனிசாமி குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நாங்கள் அமிச்சியிலிருந்து குவன் மம்பத்தா தமது பிறந்த நாளை முனித்து, அத்தே அருமை மற்றும் அப்பா குவிலன், அம்மா குயின்சி, ஜேஷ்னா தங்கை தலைவி, அப்பா ஜெயா, தாத்தா ரவின், புத்ரதோ அம்லத்திலிருந்து அத்தை மகேஸ்வரி, மாமே ஜெயன், அனி மகேசன், அத்தை ராஜேஸ்வரி, மாமே ஜாம், அனிஃபி, பிரான்ஸ் நாட்டிலிருந்து அனை ஜெசன், விஜய் மற்றும் அனைத்து மம்பத்தா குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். ஹைலண்ட்ஸிலிருந்து கிலான் கருப்பன் தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் அப்பா ஜெசன், அம்மா பிரிசிலா, தம்பி குவன், தனியன், ஊர்வஷி, பெரியப்பா வனேசன், ராஜசன், தாத்தா தேவன், அப்பாய் மலா, கிருஷ்ணன், திலகம், வாணி, சிமி, விலவன், வலவன், கோமதி, யுவன்சன், யோஷினா, கெவின், ஜென்சி, பெலிந்தா, யோஷினி, நைஷி, அன்ஷிமி, இறைவி, விஷ்ணன், வின்ஸ்லே, ஷெலா, கருப்பா குழு, அனைத்து கருப்பன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள்.

சுல்யாக்கிலிருந்து ஐயா நவீன் சோமி தமது பிறந்த நாளை முனைத்து மனைவி விமா, மகள் மார்கள் யஜ்னா, ஜெனா, அருளன், யுவான், அம்மநாயகி, உப்பாடு மற்றும் சோமி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். ஷுமெகிரியிலிருந்து ஹன்சன் அதி மூலன் தமது பிறந்த நாளை முனைத்து அம்மா மணிமலை, அஞ்சலி, கட்ரேசன், மலோன், கெசன், ஜெசன், பூமாலை, கிரீஷ், புஷான், அனைத்து முத்துக்காப்பன், மோரிமுத்து மற்றும் ராம்தாரி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. வக்வாலிலிருந்து அம்மா வினோதா சினான் தமது பிறந்த நாளை முனைத்து கணவன் கிருஷ்ணா மற்றும் கவி எவிலன், சவிலா, கவிஞன் திலன், அக்கா தேவகி, சுந்தரி, வேகா, தங்கை அம்பாள், அனைத்து சினான் மற்றும் சின்

வாசன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். அம்மா மனோன் ரிவ்யா ஜுகாப்பா ஊரிலிருந்து அடுத்த பாடலை தமது கணவன் ராஜன், பேரன் பேத்திமார்களுக்கும் சோமசேகரன் சோழன் செந்தாமரை, மகன் சஞ்சீவன் ஜெசன், மருமகள் சந்தி கெசிலா, தம்பி தங்கைமார்களுக்கும் அன்னிமார்களுக்கும் வசந்தா ரூபி, பாட்டி தங்கச்சி சுபமா, வாமாதேவன் சிவன் கோவிலில் பணியாற்றி வருகின்ற ஐயா திரு பெருமாள் சுப்ராய்டு மற்றும் தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். இதோ அடுத்த பாடல் சிற்றைராம் குரலில் இதுவும் கடந்து போகும்.

அன்பு மக்களே, அடுத்த பாடலே போகன் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள செந்தூரா பாடலை நாங்கள் சிறப்பாக த்ரியோலிலிருந்து சரவணன், அனுஷா தேவி மற்றும் யோஷினி உங்களுக்காக தந்து இருக்கின்றோம். மேலும் நம்முடைய இன்றைய தென்னிசையரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி இந்த பாட்டோடு நிறைவு பெறவுள்ளது. நாங்கள் மீண்டும் ஒரு மணிக்கு உங்களை மொரீசிசு வானொலி 2 மங்கையார் ஒலி என்னும் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. உங்கள் வெள்ளிக்கிழமை இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். நாங்கள் மீண்டும் ஒரு மணிக்கு சந்திப்போம். உங்கள் நாள் சிறப்பாக மகிழ்ச்சியாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.